அந்த குமரே மனதி தேவுனா சாத காலத்தே தூருணா முட்டு நாடு அல்லப்பாயத்த தோரா